ஜான சதா சதா புலனஹாரு ராக்கனஹாரு ரத்தன தயாக கவுடி சங்க ரச்சை சாச்சோடு சூட சங்க மச்சை ஜோ சடனா சோ அஸ்திர கர்மானே ஜோ ஹோவன் சோ தூர பரானே சோட ஜாய தஸ்காசராம கரே சங்க சஹாய தஸ்பர ஹரே சந்தன லேப உதாரே தோய கர்த்தவ பிரீத பசம சங்க ஹோயே

சர்வசுமாய் பிராப பக்சாந்த தீன தயாலு பகத்த வச்சல் சதா கிருபாலு அநாதநாத குபேந்து குபாலு சர்வகட்டாவு கருத்து பிரதிபாலு ஆதிபுருக்கு காரண கருத்தாரு பகத்த ஜனா கே பிராணியதாரு ஜோ ஜோ ஜப்பே சுஹோய் பிரீத் பகத் பாய லாவை மனஹீத் ஹாம் நிர்குணியார் நீத்ய ஜான நானக் துமரி சரண புருக் பகவானு சர்வ பைகுண்ட முக்த மோக பாய ஏக நிமிஷ ஹர்கே குண காய அனக் ராஜ போக விடையாய் ஹர்கே நாம் கீ கதா மன பாயி